lüni kü nang tu chi chu nang tu lip cham kü jang ku ji du yi dui ki nian ba qi ne se me lu xi cha zang se ting tu tu se me ye kim tu ma lo bi ngun tu ki rang sheng de ki tun tu bu ge xi chu ge me dan ti tu ma ta ko ni ma qian na wa ji ji zu zhe tui bu de pu ga di cuo wa ba mi chung bi ti ma ge mo se jam ge cha ji ki lang yin qin 天年苦，各个周周昂，听不落地，革命先别退出听，抗拒切割，日顾切行，人民日子把上钱，天年学不。

0: 从南村那村里去那里呀，修南天气啊，写吧，听他们的歌呀，皮下。到这些那里，那可能去写吧，里村去铁东看那里呀，只听那着南修南东，那村一年里，这个那村写吧，云南天气，新竹可能村根本看这几送那个多个连土呀，写南多了。
1: ta kan da dang gyu go to go to ma so ni yong le pi kan la an ne ong go to go ta lo li ya wi yong be tsi min du shu an le le zen go to tang go re ya ka te te ni ngo ma le kan la
0: le se kiran ge kon xin nan ba ta che nan shu yin lu xie di zhe ge ne xin ro na
1: lo ge na ni ti sen je li tu ta an ku su lu tu ta na a
0: le se lo lo ta che nan ni mi tin zhe la
1: lo ong go ta ni su shu go
0: no shi den jia go
1: le se
0: 林康山，
2: 老康，
0: 老，现在还凶难了。
2: 嗯，一六十大岁。
0: 那些老写吧，肯定也难了。
2: 嗯，应该难。
0: 嗯，我那就吃这些呗，自动给归建三路写的一六十大那个作品能自由呢？
2: 那是，嗯，给了吃饭了，毕
0: 竟。那些老送去吃去哪了？
2: 那是，
0: 嗯，
2: 那热啥你们吃个嗯什么？嗯，可是啥打完了，下张路都白，跟打完这些了，等街道上了，他就是修就办。现在做工吧，嗯，跟改正了年纪的，听改了长满了路线的，去年落地南古树地上的，都是都是用林的修。
0: 那多钱呢？
2: 六十几了。
0: 六十。
2: 现在今年农村的山道，嗯，那个建设。送那么多些了的，今年年冬给八三了的去，八三了的，今年超过忘记了的，是六月三到用，提前给今年农地三到三些，三到三万了送一些不就用了，这农地三到十八看忙忙休息而已。
0: 那行了，
2: 天天那行
0: 了。那了，那行，送些的去让给伊呢，周边我那行了呢。
2: 那行了。
0: 那学了。
2: 那行了。